0: chances of their survival, of course, drops by so much. And this is a massive raid. And we really have to see tomorrow. An emergency press brief has been called by the health minister pertaining to what were the findings. They're also going after the hospitals which were purchasing from this illegal manufacturing unit is what we're picking up. We'll really have to see what, how much more details really emerge from this particular search.
1: Right, Deepu, of course, we'll be tracking this story very closely with you. But thanks very much for sharing those crucial insights here with us. In other news, opposition parties in Tamil Nadu have now moved a calling attention motion over the alleged shootout deaths in a Karnataka forest. DMK has now demanded a fair probe and FIR against forest officials. Not just that, compensation and jobs for the victims' families, and also urged the Tamil Nadu government to pressure Karnataka. AIADMK leader Edappadi Palaniswamy has now backed a CBI probe, citing allegations of a conspiracy, and sought greater compensation as well. But Karnataka Chief Minister DKS has hit back, saying that Tamil Nadu should handle its own affairs, while Karnataka will handle its own. Karnataka BJP Chief B.Y. Vijayendra has called for an impartial judicial inquiry, citing contradictory government statements, and demanded proper compensation as well. BJP has also formed a 5-member fact-finding team to visit the spot and submit a report within a week. Well, the alleged shootout in which 3 suspected poachers were killed took place late on August 14th in Karnataka's forest.
2: We know how to protect our state. Let them do their job, we'll do our job. I don't want to interfere with their administration. We have to protect our whatever the sanctity is there of our state.
3: CM Vijay says it's not acceptable. Yesterday CM Vijay also made a statement.
2: I don't want to comment on everything. It is a general this one. They should do their job, we should do our job.
4: देखिए ये तो जो कल चामराजपेट में जो घटना घटी है वो बहुत दुर्दयपूर्ण घटना घटी चुका है क्योंकि इतना 3 लोगों को इमीडिएट शूटआउट करने का जरूरत क्या था कैसा था और कल जो मंत्री जी ने उसके बारे में क्लैरिफिकेशन दिया और डिस्ट्रिक्ट इंचार्ज मिनिस्टर जो क्लैरिफिकेशन दिया एक को एक बिल्कुल अलग अलग लग रहा है उसका जो भी बयान है बहुत अलग अलग डिफरेंस तरीके से लग रहा है इसके लिए हम तो कल मांग चुके हैं और वो उसके बारे में आगे आने वाले दिन में एलिगेशन करेंगे और आज भी उसके बारे में डिस्कशन होगा.
1: And shifting our focus to Tamil Nadu, politics is brewing in Tamil Nadu over a proposed shift of Chief Minister C. Joseph Vijay's office, that is from Fort St. George to Namakkal Kavanagar Malagai. While work is reportedly already underway, the BJP has now questioned a 5.5 crore tender floated for the shifting, asking why a tender was issued after work had already begun. Further alleging possible irregularities. Meanwhile, DMK has also flagged reports of irregularities in the tender procedure. Though he says that the decision to shift the office is a personal choice. TVK government, however, has rejected the reports as false. Meanwhile, Minister Adhav Arjuna says that the tender process is not even complete and that the government will clarify the matter soon. However, TVK has not yet responded as the CMO, the CM's office shift row only increases in Tamil Nadu.
5: எல்லோர் மாமர கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பார்த்தா அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப கூட நீங்க உள்ள வரலாம் S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபிட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவர் சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவுற வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். சோ இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அவர் இன்னைக்கும் சொல்றோம் நாங்கள் கேம்பெயின் போகும்போது ஒரு சாதாரண ஹோட்டலில் ஏன் வண்டிலேயே வேன்லேயே படுத்துட்டு சாப்பிட்டு அங்கேயே ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போறக்கூடிய ஒரு எளிமையான முதல்வர் எங்களுடைய முதல்வர்.
6: In stark contrast to all the tall claims made by the new TVK government about bringing in transparency in the government tender process, a news article by a leading daily today